அதுக்கேத் தியபா மீஹுங்க நஃப்த தியபா மீஹுங்க நுபாக்கம் ஜீனத்திற்கு தினியே ஃபஹ தெங்குதி ரிகத்திவகம் வா கே குருமெகே அவ்வோ எ எம்மென் திமங்கலே ஃபானுங்க அரிஹ கெனஸ் திவ்வா ஃபாஷே ஹம கஷ்வரும் எகலாங்கை மொழ தென் வடுகம் வா ஹகீம் வந்த ரஸ்கலாங்கே.